0: இன்ஃப்ளூயன்சா ஒபே வார்ஷிக உண எண்ணத்து பரபத்தல ரோகாபாதவலின் ஹொந்தம ஆராக்ஷாவ லபாதை அதம ஒபே வைத்தியவராகன் ஹோ ஃபார்மசியன் ஒபே உண எண்ணத்து வென்கரவா கன் ஹெல்த் டிரெக்ட் டாட் காவ் டாட் ஏயூ ஸ்லாஷ் NSW ஃப்ளூ வேக்சின் வித் பிவிசென்ன.
1: Lung Confusion with Pammy.
2: Now on Alive 90.5 FM.
1: Lung Confusion with Pammy.
2: Now on Alive 90.5 FM.
0: Welcome back to Lung Confusion on Alive 90.5. Mama Pam Rajapaksa, Mama Tekka Adha Lung Confusion with Avata Bohuma Stuti. Ilanga Vatavit, Ilanga Sumanit. තවත් සංගීත රසංගයකින් ඔබ සැමව හමු වනතුරු ලබන සතිය වෙනකන් ආයුබෝවන් වාසනාවන්.